நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் அருமையான அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அதுவும் ஒரு கலவையாக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள். வித்தியாசமாக இருக்கும், நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். வரவேற்பு. இது திரைப்படத்தின் பெயர். 72 ஆண்டு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் தன்னுடைய சொந்த பொருட்செலவில் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட திரைப்படம் வரவேற்பு. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர், தமிழின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். கதாநாயகி யார் என்றால் பேபி கௌசல்யா என்ற பெயரில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த சிறுமி கதாநாயகியாக நடித்தார். ஜெய்சங்கருக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் ஜெய கௌசல்யா. இந்த பாடல் துள்ளிசை பாடகி எல்லா ஈஸ்வரி பாடியது. துள்ளிசை பாடல் என்றால் அந்த காலங்களில் இவரை விட்டால் வேறு யார் அவ்வளவு அழகாக அனாயாசமாக அப்படிப்பட்ட பாடல்களை பாடக்கூடியவர்கள். அந்த காலங்களில் 60களின் நடுப்பகுதியிலிருந்து 80 வரை, இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 80க்குள், 76 வரை அதிகமாக திரையிடப்படும் திரைப்படங்களில் இவரும் பாடியிருப்பார். இளையராஜாவின் வருகைக்கு பின் இளையராஜா என்னவோ இவரை பெரிதாக பயன்படுத்தவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி பாடிய ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் காட்சியில் ஏ சகுந்தலா என்று அழைக்கப்படும் சிஐடி சகுந்தலா. பாடலை யாத்தவர் ஆலங்குடி சோமு, சங்கர் கணேஷ் வரவேற்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள், ஐயன் மூர்த்தி அந்த திரைப்படத்தின் இயக்குனர். முதல் பாடலாக எல்லோரையும் வரவேற்கும் விதமாக பாடலின் நாயகி அங்கே ஒரு ஆடவனை வரவேற்கின்றாள். இங்கே அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் வண்ணம் நான் வரவேற்கின்றேன். கேட்டு பார்க்கலாமா? வரவேண்டும் மகராஜா, வரவேற்கும் மதுரோஜா, வரவேண்டும் மகராஜா, வரவேற்கும் மதுரோஜா. வல்லவனுக்கு விண்ணம் மண்ணம் தோறும்பு, வஞ்சியருக்கு உந்தன் பார்வை காரும்பு. வல்லவனுக்கு விண்ணம் மண்ணம் தோறும்பு, வஞ்சியருக்கு

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வரவேற்பு. பாடலை பாடிய குரல் எல் ஆரீஸ்வரி. பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ். ஆலங்குடி சோமு தயாரித்த மற்றொரு திரைப்படம் 70-இல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 10-ஆம் பசலி. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி குமார். திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெமினி கணேசன், விஜயலலிதா, ராஜஸ்ரீ, வசந்தா. சரி நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பின்னணி பாடகியர் சிலர் தனித்து பாடிய பாடல்களின் கலவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த பாடல் பி சுசீலா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன். அந்த திரைப்படத்தில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் போன்றோர் பாடல்களை எழுதியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சிவகுமார், பத்மபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாருங்கள், முத்துராமன் காலமாகிவிட்டார், சுஜாதா காலமாகிவிட்டார், பத்மபிரியா காலமாகிவிட்டார், சிவகுமார் பிரதான பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்தவர், அவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன் அழகான ஒரு பாடல் பி சுசீலா பாடிய பாடல் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் கேட்டு பார்க்கலாமா? பனி மலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை கொலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. நினைவுகள் கோலம் போடும் இளமை கொலுங்கும் தங்கரதமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

மனது போலவே வாழ்வு கிடைத்தது, பார்க்கும் யாவையும் சுகம் சுகமே. பனிமலர் நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே.

இரவு போனது பொழுது விடிந்தது எனது நெஞ்சிலே சுகம் சுகமே பனிமலர் நீரில் ஆடும் அழ

நீரில் ஆடும் அழகை ரசிக்க மனதில் சுகமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உறவு சொல்ல ஒருவன் 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுஷீலா பாடிய அந்த பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம், பாடலுக்கு இசையமைத்தவர். கன்னடத்திலே கன்னட மொழியிலே ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும் தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 25-30 திரைப்படங்களுக்கு மாத்திரம் இசையமைத்த விஜயபாஸ்கர். காட்சியில் பத்மபிரியா குழுவினருடன். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வித்தியாசமாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண் பாடகியர் பாடிய பாடல்களின் கலவையாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி ஒலிக்காத அபூர்வமான பாடல்கள் இதோ ஒலிக்க இருக்கும் பாடலும் பலர் இட்டை வரை இதுநாள் வரை தேடிக்கொண்டிருந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொர்க்கத்தில் திருமணம். 1974 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், லதா, விஜயகுமார், சௌகார் ஜானகி, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் காட்சியில் லதா ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய மகள்தான் லதா. அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. எம்ஜிஆரால் தமிழில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பல நாயகியருக்கு நடுவில் இவரும் அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியானது 1974 சொர்க்கத்தில் திருமணம். சொர்க்கத்தில் திருமணம் வெளியான 1974 லதா நடிப்பில் சிவகாமியின் செல்வன், உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. நடிகை லதாவின் இயற்பெயர் நளினி. திரைப்படத்திற்காக லதா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை சொர்க்கத்தில் திருமணம் என்ற வண்ண திரைப்படத்தில். சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா. வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஒரு காலத்தில் இந்திய வான் பரப்பில் இந்திய வானொலிகளில் ஒலித்த பாடல். இந்த திரைப்படத்தில் அந்த வேளை இந்த பாடல்தான் அடிக்கடி ஒலித்தது. ஓ எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, இனிப்பிள்ளை கசப்புமில்லை, இது ஒரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான வண்ண திரைப்படமான சொர்க்கத்தில் திருமணம். ஒலித்த பாடலை பாடியிருந்த குரல் வாணி ஜெயராம், இசைத்தட்டில். ஆனால் இன்று பாடியது நான் தானே. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ். காட்சியில் நடிகை லதா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள். இன்றும் உங்களுக்காக பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. எல்லோரும் சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லோரையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துவது நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்த்து பெற்றுக்கொள்வோருக்கும் வாழ்த்துபவருக்கும் இல்லையா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். 1976 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். திரைப்படத்தின் இயக்குனர் ஜி சுப்பிரமணியம். திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலை பாடிய குரல் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் ஜெய் கணேஷ் கதாநாயகனாக நடித்தார் மற்றும் லதா நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த அஷ்டாவதானியான பி பானுமதி, ரோஜா ரமணி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இதோ அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் இன்று சேர்ந்து கொள்கிறது. மனமார வாழ்த்துங்கள் பி சுஷீலா. மனமார வாழ்த்துங்கள், மனமாக வாழ்த்துங்கள்,

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனமார வாழ்த்துங்கள். பி. சுஷிலா பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், பெண் பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள் ஒரு கலவையாக. இதோ அடுத்த பாடல், கலை செல்விக்காக, அதாவது ஜெயலலிதாவுக்காக வாணிஜியராம் சில பாடல்கள் பாடினர். அதிலே இந்த பாடலும் ஒன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். அருண் பிரசாத் மூவிஸ் என்னும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இயக்குனர் பி. மாதவன் சொந்தமாக நடாத்தி வந்தார். அதன் மூலமாக பல திரைப்படங்களை தானே தயாரித்து அந்த திரைப்படங்களை இயக்கியிருந்தார். இவர் தயாரிக்க வேறு இயக்குனர்களும் இயக்கியிருக்கின்றார்கள். உதாரணம் பொண்ணுக்கு தங்கம் என்று. அருண் பிரசாத் மூவி சார்பில் பி. மாதவன் தயாரிக்க தேவராஜ் மோகன் இருவரும் இயக்கியிருந்தார்கள் பொண்ணுக்கு தங்க மனுசு திரைப்படத்தை. இது அருண் பிரசாத் மூவி சார்பில் திரைப்படத்தை தானே தயாரித்து பி. மாதவன் இயக்கியிருந்தார். வண்ண திரைப்படம், சிவாஜிக்கு இரட்டை வேடங்கள், ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீபிரியா, அது மாத்திரமல்ல கோபி கிருஷ்ணா என்னும் நடன கலைஞர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லு செம்மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வாணிஜியராம் பாடியது. இந்த திரைப்படத்தில் தான் ஆரம்பத்தில் சிவாஜிக்கு காதலியாக வருவர் ஜெயலலிதா. இரட்டை வேடம் அல்லவா சிவாஜி, மகனாக வரும் சிவாஜிக்கு தாயாக நடித்திருப்பார் நரைமுடியுடன். இந்த ஒரு திரைப்படத்தில் தான் அப்படி நடித்திருந்தார், தாயாக, சிவாஜிக்கு தாயாக. வேறு திரைப்படங்களில் அப்படி நடித்ததாக தெரியவில்லை. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே. இதோ பாட்டும் பரதமும் ஒரு கலை அம்சம் கொண்ட திரைப்படம். நாட்டியத்திற்கு, குறிப்பாக பரத நாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலை இணைத்து எடுத்த திரைப்படம் இது. பாடலை கேட்டு பார்க்கலாமா? பாட்டும் பரதமும் 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம். அழகாக நடனமாடியிருப்பார் கலைச்செல்வி ஜெயலலிதா இந்த பாடல் காட்சியில். மழைக்காலம் வருகின்றது, தென்மலர் தோட்டம் தெரிகின்றது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். வாணி ஜெயராம் பாடியிருந்தார் கலை செல்விக்காக. பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. பெண் பாடகியர் தனித்து பாடிய பாடல்களின் கலவையாக இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த ஒரு முத்தான பாடல், ஆனந்த பைரவி ராகத்தை அழகாக கையாண்டார் இந்த பாடலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. 1979 வெளியானது செல்லக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடித்திருந்தார்கள். வாலி எழுதிய பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க திரைப்படத்தை கே எம் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பி சுஷிலா பாடிய பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில். அழகான ஒரு பாடல், கேட்டு பார்க்கலாமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் செல்லக்கிளி திரைப்படத்தில்.

மெல்ல தவழுகின்ற செல்ல கிளியே, மதுரை மீனாட்சி மணிக்கரத்தில் மெல்ல தவழுகின்ற செல்ல கிளியே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செல்லக்கிளி. பி. சுஷீலா பாடிய பாடல் மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதனின் இசையமைப்பில். ஒலித்த பாடலை யாத்தவர் வாலி கவிஞர் வாலி. ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல், அதாவது கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னியம் இது. இதுவும் ஒரு சம்பூர்ண ராகம். ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் அத்தனை சுவரங்களும் காணப்படும். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ரோஷக் கேரி திரைப்படத்தின் பெயர். 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் ரோஷக் கேரி. ரவிச்சந்திரன் கே ஆர் விஜயா ஜோடியாக நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். மற்றும் நவரச திலகம் முத்துராமன் ஷோ மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க மதுரை திருமாறன் ரோஷக் கேரி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கவிஞர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடலை பி. சுஷீலா பாடியிருக்கின்றார். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன். காட்சியில் ரவிச்சந்திரனும் கே ஆர் விஜயாவும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலியில் பிரபலமாக ஒலித்த பாடல் 74. பாடலை கேட்டு பார்க்கலாமா? இது ரோஷக் கேரி திரைப்படத்தில் பி. சுஷீலா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஷக் கேரி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஒலித்த பாடலை பாடிய குரல் இசைக்குயில் பி சுஷீலா. ஆனால் இன்று பாடியது நான். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பிரபல பின்னணி பாடகியர் பாடிய சோலோ பாடல்கள், அவற்றின் ஒரு கலவையாக இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழில் பெரிதாக அவர் கதாநாயகியாக ஏராளமான திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தின் நாயகி இவர்தான், புதிய வாழ்க்கை. ஆனால் மலையாள மொழியிலோ மாபெரும் கதாநாயகி ஜெயபாரதி. புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி ஜெயபாரதி. 71 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதரின் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவரும் பின்னாளில் பல திரைப்படங்களை தானே இயக்கியவருமான சி வி ராஜேந்திரன் அவரின் சகோதரர். புதிய வாழ்க்கை திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரேசை திலகம், கே வி மகாதேவன். எப்பொழுதுமே கே வி மகாதேவனின் உதவி இசையமைப்பாளர் புகழேந்திதான். ஆரம்பத்திலிருந்து கே வி மகாதேவன் இறக்கும் வரை அவருடன் இணைந்து பணியாற்றியவர் புகழேந்தி. பின்பு சில திரைப்படங்களுக்கு தனித்தும் இசையமைத்தார் புகழேந்தி. சிவாஜி நடித்த குரு தட்சணை அவர்தான் இசையமைத்த திரைப்படம் புகழேந்தி. செல்வியின் செல்வன் என்று ஒரு திரைப்படம், ரவிச்சந்திரன் விஜயகுமாரி நடித்த திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்தார் புகழேந்தி. எப்பொழுதுமே புகழேந்திதான் கே வி மகாதேவன் இசைக்குழுவில் பாடக பாடகியருக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், எஸ் ஜானகி நடிகை ஜெயபாரதிக்காக பாடிய ஒரு அழகான பாடல், ஒரு காலத்தில் மிகவும் பிரபலம் இலங்கை வானொலியில். புதிய வாழ்க்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேட்டு பார்க்கலாமா? Mmm.

காதல் என் நெஞ்சை தொடும் போது என் தலைவன் வருகின்றான். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய வாழ்க்கை. எஸ் ஜானகி பாடியது. நடிகை ஜெயபாரதிக்காக கண்ணதாசன் எழுதிய பாடல். கே வி மகாதவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். ஆம், இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. அதாவது மறுபிறவி 73 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். டி ஆர் ராமண்ணா திரைப்படத்தின் இயக்குனர். டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர். கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலை பாடியவர் எம் ஆர் விஜயா. அந்த காலத்திலேயே படித்தவர், பிஏ பட்டம் பெற்றவர் எம் ஆர் விஜயா. நிறைய பாடல்கள் பாடவில்லை. கர்நாடக இசை பாடகி. பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். இந்த பாடலை அழகாக பாடியிருந்தார். மறுபிறவி ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஏற்கனவே 71 மலையாள மொழியில் பிரேம் நஷீர் ஜெயபாரதி நடிக்க வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம். அதற்கு இசையமைத்தவர் ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்த மலையாள திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன். அந்த மலையாள திரைப்படமான புனர்ஜென்மம், அதன் தமிழ் பதிப்பு தான் மறுபிறவி. முத்துராமனும் மஞ்சுளாவும் தமிழில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி சரியாக கூற வேண்டுமென்றால், இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரோட்டிக் பிசிக் த்ரில்லர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. மறுபிறவி திரைப்படத்தில் எம் ஆர் விஜயா பாடியது நடிகை மஞ்சுளாவுக்காக. பாடலை கேட்டு பார்க்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபிறவி. கண்ணதாசன் எழுதியது, எம் ஆர் விஜயா பாடிய பாடல் மஞ்சுளாவுக்காக. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன் மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80-இல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65-இல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்தால்

அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே. நான் நீராய் பிறந்திருந்தாலும் என் நேரம் என்னவோ. தொட்டாலும் ஒட்டி கொள்ளும் பட்

வெட்கம் அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்கொழி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல்

ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை, ஓசை மலர் உதட்டி நில் பிறந்திடும் ஓசை. ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை, ஓசை மலர் உதட்டி நில் பிறந்திடும் ஓசை.

அவசரம் அப்பப்பா அவசரம், ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை, ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

ஆசை, ஒரு மணி மொத்தம் பதித்திட ஆசை. ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சௌகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65ல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75ல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு இரு நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான CV ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். CV ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதய கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகும் இந்த பாடல் இதோ

கண்ணே பிள்ளை ஒன்றை கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. பொன்னை தந்தாலும் கோடி பொருளை தந்தாலும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர், முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி முதன் முதலில் 1961 சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 1945. லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள், எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 1961 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 1968 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகர் நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார், இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில் அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள்

பிணை. இப்படியாக நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினைப்பு, இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்லை மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

தாளத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி.

തേനും പാലും ജ്ഞാന ഒളി പട്ടിക്കാട പട്ടണമാ രാജപാട് രംഗത്തുറൈ തങ്കപ്പതക്കം മറക്ക മുടിയാത തരപ്പടങ്ങൾ ഒവ്വൊന്നും മനിതനും ദൈവമാകലാം മന്നവൻ വന്താനടി പാട്ടും ഭരതമും ചിത്രാപൗർണമി ഹിറ്റ്ലർ ഉമാനാത് എന ശിവാജിയൻ വെറ്റി തരപ്പടങ്ങളെ പലവറ്റൈ ഇയക്കിയ പി മാധവൻ MGR സദ്യ മൂവീസിൻ ദൈവത്തായ് എന്ന ഒരു திரைப்படத்தை மாத்திரம் MGR-க்காக இயக்கி கொடுத்தார். 64-ல் பின்பு எந்த ஒரு MGR திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் KV மகாதேவன். SP பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ் பி. பாலசுப்ரமணியமும், பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ் பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு உறவுகளை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். உறவுகளே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நன்றி கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதாவது, எங்களுடைய பேரன் சுவாரேஷ் கிருஷ்ணா அவருடைய பிறந்த நாளையொட்டி நேற்று முன்தினம் வானொலியில் பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெற்றது. ஆகவே இதற்கு முற்றுமுழுதாக அடிப்படை காரணகர்த்தாவாக இருந்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர்
பூமணி அம்மா அறக்கட்டளை நிர்வாகி திரு விசு செல்வராஜா அவர்களுக்கு மனம் நிறைந்த இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை இலங்கை கலையகத்தில் இருந்து அற்புதமாக தொகுத்து வழங்கிய அந்த சகோதரிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, சுவாரேஷ் கிருஷ்ணாவின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேர்களே, சினிமா உலகில், இசை உலகில், இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக கலை உலகில் தொடர்ச்சியாக பலரும் மறைந்து கொண்டு போகின்றார்கள். சாதனைகளை படைத்துவிட்டு மறைந்து கொண்டு போகின்றார்கள். நடிகை ஜமுனா மறைந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இசைக்குயில் வாணிஜெயராம் அவர்கள் அதைத் தொடர்ந்து மறைந்தார். டி பி கஜேந்திரன் இயக்குனர் நடிகர் அவர் மறைந்தார். மாபெரும் இயக்குனரான கே விஸ்வநாத் மறைந்தார். என்ன செய்வது, பிறந்தால் இறப்பு நிச்சயம். அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் விதி விளையாடும் பொழுது உரிய நேரத்தில் இறப்பு நிகழ்ந்து விடுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்காக நான் தரும் முதல் பாடல் பிரபல பாடகி வாணிஜெயராம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இருக்கப் போகின்றது. இந்த பாடலை பற்றி ஒரு தடவை அவர் கூறியிருந்தார். இந்த பாடலை நான் சகோதரர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடியிருந்தேன். அதுவும் திரைப்படமோ, புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த திரைப்படம் வெளிவரவில்லை, பாடலும் ஒலிக்காமலே போய்விட்டது. ஆனால் இந்த பாடல் கொண்டு இசை தட்டி இருக்கின்றது. அருமையான ஒரு பாடல் இப்பொழுது உங்களுக்கு வழங்கத்தானே போகின்றேன். எம்ஜிஆர் நடிப்பில் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தையும், அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆரை வைத்து இயக்க ஆரம்பித்தார். மீனவ நண்பன் திரைப்படம் படப்பிடிப்பு அனைத்தும் முற்றுமுழுதாக முடிவடைந்து அந்த திரைப்படம் திரையிடப்பட்டு 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. ஆனால் அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படம் படப்பிடிப்பு முழுதாக நடைபெற்று முடியவில்லை. அதற்கிடையில் எம்ஜிஆரும் முதலமைச்சர் ஆகிவிட்டார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அந்த திரைப்படம் அப்படியே நின்றுவிட்டது. இருந்தும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எடுக்கப்பட்ட காட்சிகளை பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய அவசர போலீஸ் என்ற திரைப்படத்துடன் இணைத்துக் கொண்டார். இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் பாடலை அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் லதா நடித்த திரைப்படம்தான். எம்ஜிஆரின் தங்கியாக நடித்தவர் சங்கீதா என்ற நடிகை. அவர் 70களின் பிற்பகுதிகளில் பிரபல நாயகியாக வலம் வந்தவர். எம்ஜிஆர் லதாவுடன் எம்ஜிஆருக்கு தங்கியாக சங்கீதா நடித்திருந்தார். மற்றும் பண்டரிபாய், எம் என் நம்பியார் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்தார்கள். பாடலை யாத்தவர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் முத்துலிங்கம். முத்துலிங்கம் அவர்களுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய இறுதிக்கால திரைப்படங்களில் பாடல் புனையக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் வழங்கியிருந்தார். அதில் இந்த பாடலும் ஒன்று. ஜேஆர் மூவிஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்தார்கள். அதாவது நான் கூறுவது எடுக்கப்பட்ட காட்சிகள் வரையில்
திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இயக்குனர் ஏற்கனவே கூறியது போல ஸ்ரீதர். எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் வாணி ஜீராம் பாடிய அந்த பாடல் அவரின் ஆசையை இப்பொழுது நாம் நிறைவேற்றலாம் ஆத்மசாந்திக்காக. அதுவும் எஸ் பி பி வாணி ஜீராம் பாடிய காதல் பாடல்கள் எல்லா தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடல்களாக அமைந்து கொண்டன. இப்ப சில பாடகியர் பாடகர்கள் இவர்களை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது பழையவர்களுக்குத்தான் வயதானவர்களுக்குத்தான் பிடிக்கும் என்று எல்லாம் நாம் நினைப்பதுண்டு. ஆனால் வாணி ஜெயராமை பொறுத்தவரையில், எஸ் பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்தவரையில் பழையவர்களுக்கும் பிடிக்கும், புதிய தலைமுறையினருக்கும் பிடிக்கும். ஏனென்றால் அவர்கள் திரையுலகில் நுழைந்த காலகட்டம் அப்படி, பழைய காலகட்டம் அல்ல. ஆகவே அனைவருக்கும் மற்றது தொடர்ச்சியாக பல்லாண்டுகள் பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஓரிரு வருடங்கள் பாடி அவர்களுடைய சகாப்தம் முடிந்தது என்று கூற முடியாது. அண்ணா நீ என் தெய்வம் வெளிவராத திரைப்படம், அதில் எஸ் பி பி வாணிஜியராம் வாணிஜியராமுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த பாடல். ஏன் எஸ் பி பிக்கும் அஞ்சலியாக இருக்கட்டுமே. கவிஞர் முத்தலிங்கம் எழுதிய பாடல். கவிஞர் முத்தலிங்கம் முதன் முதலில் பாடல் எழுதிய திரைப்படம், ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கின்றேன், 1973 வெளியான பொண்ணுக்கு தங்க மனசு. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் அந்த பாடல். திரைப்படம் வெளியாகியிருந்தால் இந்த பாடல் காட்சி நிச்சயமாக எம்ஜிஆருக்கும் லதாவிற்கும் தான் அமைந்திருக்கும். பாடலை கேட்கலாமா? உன்னை தேடி வந்தாள் தமிழ் மகாராணி, உந்தன் ஆசையை தூண்டிடும் இளமேனி.

தொட்டு பேசி வட்டமிட்டு ஆடி, தொட்டு தொட்டு பேசி வட்டமிட்டு ஆடி, கட்டி

மிகை என்ன? காதல் தலைவா கவிதை மன்னா பூண்டு தேனுண்டு கேள்விகள் என்ன? ஆசை வழிகள் சுழலும் வண்ணம் ஆரம்பமாகட்டும் நாடகம் எல்லாம்.

ஒலித்த பாடல் காலம் சென்ற பிரபல பாடகி வாணி ஜெயராம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியதன் மூலம் அவருடைய பேராசையை நிறைவேற்றிய ஒரு ஆனந்தமும் ஏற்படுகின்றது அவருடைய ஆத்மசாந்திக்காக. வெளிவராத எம்ஜிஆரின் திரைப்படமான அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. 78 இதன் படப்பிடிப்பு நடைபெற்றது. கவிஞர் முத்தலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடுத்த பாடல் அண்மையில் மறைந்த நடிகை ஜமுனா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக. தெலுங்கு நடிகையான ஜமுனா தமிழில் பணம் படுத்தும் பாடு என்ற திரைப்படத்தில் 54 இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து தமிழில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். அவர் நடித்த திரைப்படங்களை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1955 விஜயா புரொடக்ஷன் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான மிஸ்ஸி அம்மா. ஜெமினி கணேசன், சாவித்ரி, யமுனா மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தின் பாடல்களையும் திரைப்படத்தின் வசனங்களையும் எழுதியவர் தஞ்சை ராமையாதாஸ். அவர் பிரபல ஒரு பாடலாசிரியர், பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர். இந்த திரைப்படமும் அதில் ஒன்று. எஸ் ராஜேஸ்வர ராவ் தெலுங்கு இசையமைப்பாளர் இசையமைத்த திரைப்படம் மிஸ்ஸி அம்மா. பிரபல ஜாம்பவான் எல்வி பிரசாத் தான் திரைப்படத்தின் இயக்குனர். மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் இந்த திரைப்படம் 55. இது AM ராஜாவும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். இந்த காட்சியில் ஜெமினி கணேசனும் ஜமுனாவும். ஆமா, தெலுங்கில் தமிழில் மிஸ்ஸியம்மா என்ற பெயரில் வெளியானது, தமிழில் மிஸ் அம்மா என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஜெமினி கணேசன் தமிழில் ஏற்ற வேடத்தை NT ராமராவ் ஏற்று நடிக்க, தமிழில் KA தங்கவேலு ஏற்று நடித்த வேடத்தை தெலுங்கில் ஏ நாகேஸ்வர ராவ் ஏற்று நடிக்க, சாவித்ரியும் ஜமுனாவும் தமிழில் எந்தெந்த வேடங்களை ஏற்றார்களோ அதே பாத்திரங்களை தெலுங்கு மொழியிலும் ஏற்று நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் மிஸ் மேரி என்ற பெயரில் இந்த திரைப்படம் வெளியான பொழுது ஜெமினி கணேசன் தன்னுடைய பாத்திரத்தை ஏற்று நடிக்க, சாவித்ரியின் வேடத்தில் மீனா குமாரி நடிக்க, KA தங்கவேலு ஏற்ற வேடத்தை பாடகரும் நடிகருமான கிஷோர் குமார் ஏற்று நடிக்க, யமுனா ஹிந்தி மொழியிலும் தன்னுடைய பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஹேமந்த் குமார் என்று சொல்லப்படும். ஆனால் ஹிந்தி திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் விஜயா புரொடக்ஷன்ஸ் அல்ல, AVM புரொடக்ஷன்ஸ். தெலுங்கு தமிழ் மொழி திரைப்படங்களை விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருந்தார்கள். 3 மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் எல்வி பிரசாத் அவர்களே. ஜெமினி கணேசன் பாட ஜமுனா நடனமாடும் காட்சி இது. மிஸ்ஸி அம்மா திரைப்படத்தில் 55 தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய பாடல், எஸ் ராஜேஸ்வர ராவ் மியூசிக். இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1955 விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கருப்பு வழியில் வெளியான மிஸ்ஸி அம்மா. ஏ எம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய அந்த பாடல் காட்சியில் ஜெமினி கணேசனும் ஜமுனாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். பாடலை ஆத்தவர் தஞ்சை ராமியாதாஸ், பாடலின் இசையமைப்பாளர் எஸ் ராஜேஸ்வர ராவ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அற்புதமான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடலும் ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. 1958 எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் அவரே தயாரிப்பாளராக இருந்து கதாநாயகனாக இரட்டை வேடமேற்று திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். திரைப்படத்தின் பெயர் நாடோடி மன்னன். திரைப்படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளை, பின்பாதி கேவா கலரில் படம் பிடிக்கப்பட்டது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் பிரபல இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு மற்றும் என் எஸ் பாலகிருஷ்ணன். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் ஏற்று நடிக்க ஒரு கதாநாயகியாக பி பானுமதி நடித்திருந்தார். இன்னொரு கதாநாயகியாக எம் என் ராஜம் நடித்திருந்தார். மூன்றாவது நாயகியாக பி சரோஜாதேவியும் நடித்திருந்தார். ஆரம்பத்தில் பி பானுமதி இந்த திரைப்படத்தில் பல காட்சிகளில் நடித்திருந்தார். பின்பு எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து மோதலால், கருத்து வேறுபாட்டால் அவர் விலகிக் கொள்ள பி பானுமதியை அந்த திரைப்படத்தில், அதாவது சாகடிப்பது போல அந்த அவரை அந்த காட்சியை அமைத்துக் கொண்டு பின்பாதியில் பி சரோஜாதேவி அறிமுகமாவார். சரோஜாதேவி ஆரம்பமாகும் காட்சியிலிருந்து திரைப்படம் கேவா கலரில் நகரும். எம்ஜிஆர் கூறியிருந்தார், அதாவது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அரசகதை திரைப்படம் இது. பல திரைப்படங்களின் அடாப்டேஷன் என்று சொல்லிக் கொள்ளலாம். பிரிசனர் ஆஃப் செந்தா மற்றும் இஃப் ஐ வேர் கிங் மற்றும் பீவா சப்பட்டா போன்ற திரைப்படங்களின் அடாப்டேஷன் நாடோடி மன்னன். எம்ஜிஆர் கூறியிருந்த திரைப்படம் வெற்றியடைந்தால் நான் மன்னன், வெற்றியடையாவிட்டால் நான் நாடோடி என்று நகைச்சுவையாக கூறியிருந்தார் அந்த காலங்களில். இந்த பாடலில், அதாவது இந்த காட்சியை தண்ணீருக்கு அடியில் படம் பிடித்திருப்பார்கள். அருமையாக இருக்கும் அந்த காட்சி. எம்ஜிஆரும் சரோஜாதேவியும். ஆம், 23 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடிய இந்த திரைப்படம் பல தியேட்டர்களில் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது. தெலுங்கு, ஹிந்தி மொழிகளிலும் டப் செய்யப்பட்டது. எம்ஜிஆரின் மதுரை வீரன் திரைப்படம் 10 மில்லியன் வசூல். இது 11 மில்லியன் வசூல். இந்த திரைப்படத்தின் 100வது நாள் விழாவில் அறிஞர் அண்ணா பங்கு பற்றி எம்ஜிஆரை தனது இதய கனி என புகழ்ந்தார். அறிஞர் அண்ணாவின் இதய கனி ஆனார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இரட்டை வேடமேற்று நடித்த முதல் திரைப்படம் இது. இதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் இரட்டை வேடங்களை தாங்கி நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த வேளையில் பிரபல தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் அதிபர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் எம்ஜிஆருக்கு 50,000 கடன் கொடுத்து உதவினர். அதை மறவாது ஏவிஎம் தயாரித்த அன்பேவா திரைப்படத்தின் தயாரிப்பு வேளையில்
கேவி மெய்யப்பனுக்கு எம்ஜிஆர் பண உதவி செய்தார். நல்லது உறவுகளே, இந்த பாடலின் கவிஞர் பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் புனைந்திருந்தாலும் இந்த பாடலை எழுதியவர் உவமை கவிஞர் என்று சொல்லப்படும் சுரதா. சுரதா எழுதிய பாடல். பாடலை பாடும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜனும் ஜிக்கியும். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் 1958 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த திரைப்படம். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

கண்ணில் வந்து மின்னல் போல் காணதே இன்ப காவிய கலையே ஓவியமே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 58 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையிலும் கேவா கலரிலும் வெளியான நாடோடி மன்னன். டி எம் சவுந்தரராஜனும் ஜிக்கியும் இணைந்து பாடிய அந்த பாடலின் கவிஞர் உவமை கவிஞர் சுரதா, பாடலின் இசையமைப்பாளர்கள் எஸ் எம் சுப்பையா நாயுடு மற்றும் என் எஸ் பாலகிருஷ்ணன். இந்த திரைப்படம் பிரிசனர் ஆஃப் செந்தா மற்றும் இஃப் ஐ வேர் கிங் மற்றும் விவா சப்பாட்டா போன்ற திரைப்படங்களின் அடாப்டேஷன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா என்றும் போல, இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 கருப்பு வெள்ளையில் வெளியான நான் பெற்ற செல்வம். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஜி வரலட்சுமி என்ற நடிகையும் இணைந்து நடித்திருந்தார்கள். பல வரலட்சுமியர் பல ஜானகிமர் இப்படியாக பலரும் பல ராமச்சந்திரன் இருந்திருக்கின்றார்கள். இவர் ஜி வரலட்சுமி. சிவாஜிக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, வாழ்விலே ஒரு நாள் திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருக்கின்றார். ஹரிச்சந்திரா என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து அதில் சந்திரமதியாக நடித்தார். சிவாஜி ஹரிச்சந்திரனாக நடித்திருந்தார். அந்த திரைப்படம் கால தாமதமாகித்தான் வெளியானது, 68 தான் வெளியானது. காலம் கடந்து இப்படியாக இந்த மூன்று திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜி வரலட்சுமி. எஸ் வரலட்சுமி ஜோடியாக நடித்த திரைப்படம் இருக்கின்றது, வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவாஜிக்கு ஜோடியாக. பி ஆர் வரலட்சுமி என்ற ஒரு நடிகை இருக்கின்றார், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக பேபி வரலட்சுமி இருந்தார். இப்படி பலரும் இருந்திருக்கின்றார்கள். சிவாஜி ஜீவரலட்சுமியுடன் எம் என் நம்பியார், எம் என் ராஜம் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இசை மேதை ஜி ராமநாதன் ஐயர். இந்த பாடலுக்கு, அதாவது இந்த பாடலின் கவிஞர் காவன்னா முனா ஷெரீப். திரைப்படத்திற்கு கதைவசனம் மாத்திரம் எழுதியவர் ஏ பி நாகராஜன். உங்களுக்கு தெரியும், பின்னாட்களில் எத்தனையோ அருமையான பக்தி திரைப்படங்கள், குடும்ப கதை திரைப்படங்கள் அனைத்தையும் இயக்கியிருக்கின்றார் ஏ பி நாகராஜன். இந்த திரைப்படத்தை அவர் இயக்கவில்லை, கதைவசனம் மாத்திரம், டயலாக்ஸ் மாத்திரம் எழுதியிருந்தார். திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. காவன்னா முனா ஷெரீப் எழுதிய இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனும் ஜிக்கியும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். ஆம், இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான ஜி ராமநாதன் ஒரு பாடகர், பல திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். குறிப்பாக பொன்முடி திரைப்படம், 50 வெளியான பொன்முடி என்ற திரைப்படத்தில் அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார் ஜி ராமநாதன். ஒரு ஹார்மோனியம் பிளேயர். 1932 அதாவது பேசும் படம் 31 வெளியானது, முதல் இந்தியாவின் பேசும் படம் ஆலம் ஆரா, தமிழின் பேசும் படம் காளிதாஸ். ஆனால் தமிழின் முழுமையான முதல் பேசும் படம், தமிழ் பேசிய படம், முழுமையாக முற்றுமுழுதாக தமிழ் பேசிய திரைப்படம் காலபா. 1932 பொம்பேயில் எடுக்கப்பட்ட காலவ ரிஷி என்ற படத்தில் முதலில் இசைக்கருவி வாசிக்க தொடங்கிய ஜி ராமநாதன் 38 முழுமையான இசையமைப்பாளராக, அந்த காலத்து முதல் சூப்பர் ஸ்டாரான எம் கே தியாகராஜ பாகவதரின் சத்தியசீலன் என்ற படத்தில் பணியாற்றினார் முழுமையான இசையமைப்பாளராக. எத்தனையோ வெற்றி படங்களுக்கு
இசையமைப்பாளராக பணியாற்றிய ஜி ராமநாதனின் இசையில் வெளியான இறுதி திரைப்படம் 64 டிஎம்எஸ் அவர்கள் அருணகிரிநாதராக தோன்றி நடித்த அருணகிரிநாதர். அதில் டி ஆர் பாப்பா, அதாவது ஜி ராமநாதன் தான் இசையமைத்துக் கொண்டிருந்தார். பாதி திரைப்படத்தில் ஜி ராமநாதன் இறந்து விட்டார். ஆகவே மிகுதி திரைப்படத்தை இசையமைப்பு பணியை மேற்கொண்டு முடித்தவர் டி ஆர் பாப்பா. அதனால் அருணகிரிநாதர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் ஜி ராமநாதன் மற்றும் டி ஆர் பாப்பா. இந்த திரைப்படம் நான் பெற்ற செல்வம் 1956 தைப்பொங்கல் வெளியீடானது. சிவாஜி ஏ பி நாகராஜன் கூட்டணியின் முதல் திரைப்படம் என்றால் இதுதான். இதன் பின்னர் தான் எத்தனையோ திரைப்படங்களை சிவாஜியை வைத்து இயக்கியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமுவும் சிவாஜியின் பல திரைப்படங்களை இயக்கியவர். நான் பெற்ற செல்வம், பாவை விளக்கு மறக்கவே முடியாது, அகிலன் எழுதிய கதை அல்லவா பாவை விளக்கு. அதை திரைப்படமாக எடுத்த பொழுது சிவாஜி நடித்தார், அதை இயக்கியவர் கே சோமு. சம்பூர்ண ராமாயணம், ராமாயண கதை இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம், சம்பூர்ண ராமாயணம் என்ற பெயரில் திரைப்படமானது. அதை இயக்கியவர், அதில் சிவாஜி பரதன் வேடம் ஏற்று நடித்திருந்தார். என் டி ராமராவ் தான் ராமராக நடிக்க சீதையாக நடித்திருந்தார் பத்மினி. சிவாஜி பரதனாக நடித்திருந்தார். அது 58 அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் கே சோமுதான். நல்லது. 56 கருப்பு வெள்ளையில் வெளியான நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடிய ஒரு அருமையான கானம், ஜி ராமநாதன் இசையமைத்த இந்த பாடலின் கவிஞர் காவன்னா முனா ஷெரீப். பாடல் காட்சியில் சிவாஜியும் ஜி வரலட்சுமியும். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலை தரலாம் என்று நினைக்கின்றேன், சரியா?

விளைந்ததே, ஜீவ அமுதம் கிடைத்ததே, பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே, பூவா மரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 கருப்பு வெள்ளையில் வெளியான நான் பெற்ற செல்வம். டி எம் சவுந்தரராஜனும் பி ஜிக்கியும் இணைந்து பாடிய அந்த பாடலின் கவிஞர் காவன்னா முனா ஷெரீப், பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன், காட்சியில் சிவாஜி கணேசனும் ஜீவரலட்சுமியும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய்க்கு பின் தாரம். 1956 தேவர் பிலிம் சார்பில் இந்த திரைப்படத்தை கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். அதுவும் முதன் முதலில் தயாரித்தார் ஷாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர். இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் எம்ஜிஆரை வைத்து எத்தனையோ திரைப்படங்களை தயாரித்து 16 திரைப்படங்கள் மொத்தம் தேவரின் திரைப்படங்கள், எம்ஜிஆரை வைத்து அவர் எடுத்த திரைப்படங்கள், அதிகமான திரைப்படங்கள் வெற்றியை சந்தித்தன. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் பி பானுமதி. ஏஎம் ராஜாவும் பி பானுமதியும் இணைந்து பாடிய இந்த பாடல் ஒரு காதல் பிரிவு பாடல். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன், திரைப்படத்தின் இயக்குனர் தேவரின் தம்பியான எம் ஏ திருமுகம். இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் பி பானுமதியும். ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆர் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் 1936 அந்த திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானவர். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கேரர் வேடம் என்று சொல்லிக் கொள்ளலாம் அறிமுகமாகி, அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இவர் சிறிய பாத்திரங்களைத்தான் ஏற்று நடித்தார். அதே 36 இரு சகோதரர்கள், 38 தக்ஷயக்னம், 38 அதே 38 வீர ஜெகதீஷ், 39 மாயமச்சந்திரா, எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படத்தின் நாயகன் எம் கே ராதா, மாயமச்சந்திரா திரைப்படத்தின் நாயகனும் எம் கே ராதா தான். பிரகலாதா என்ற திரைப்படம் 39 எம்ஜிஆர் நடித்த இன்னொரு சிறிய வேடம் ஏற்று நடித்த திரைப்படம். வேதவதி அல்லது சீதா ஜனனம் 41 எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். அசோக் குமார், எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த திரைப்படம், அவருடைய ஜோடியாக மனைவியாக நடித்தார் டி வி குமுதினி, சிற்றன்னியாக நடித்தார் பி கண்ணாம்பா, எம் கே தியாகராஜ பாகவதரின் தந்தையாக நடித்தார் அதாவது அசோக் குமாராக நடித்தார் வி நாகையா, 41 அந்த திரைப்படம். அதிலே சிறிய பாத்திரம் ஏற்று நடித்திருந்தார். 42 தமிழறியும் பெருமாள், 43 தாசிப்பெண், 44 ஹரிச்சந்திரா திரைப்படம் அதே பெயரில் வெளியானது, பின்பு 68 சிவாஜி நடிப்பில் வெளியானது, ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா. இது 44 வெளியான ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் அது பி யு சின்னப்பா நடித்த திரைப்படம் ஹரிச்சந்திரா, அதில் நடித்திருந்த சிறிய வேடத்தில். சாலி வாகனன் என்ற திரைப்படம் 45 அதிலே கதாநாயகன் வாள் சண்டையில் பிரபலமான ரஞ்சனும் டி ஆர் ராஜகுமாரியும் ஜோடியாக நடித்த திரைப்படம், அதிலே எம்ஜிஆர் வில்ல சாலி வாகனன் திரைப்படத்தில் 45. இசைக்குயில் எம் எஸ் சுப்பலட்சுமியின் மீரா திரைப்படம் 45 வெளியானது, அதில் சிறிய வேடம். 46 ஸ்ரீமுருகன் என்ற ஒரு திரைப்படம், 46 ஸ்ரீமுருகன் அதிலே நடனம் ஆடியிருப்பார். அந்த திரைப்படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பாருங்கள். அடுத்து சிவன் சிவதாண்டவம் ஆடியிருப்பார் மாலதி என்ற நடிகையுடன், மாலதி கே மாலதி, பாதாள பைரவி திரைப்படத்தில் என் டி ராமராவுடன் நடித்தவர். எம்ஜிஆருடன் ஸ்ரீமுருகன் திரைப்படத்தில் இந்த சக்தியாக நடனம் ஆடியிருப்பார் மாலதி.
ராஜகுமாரி திரைப்படம் எம்ஜிஆர் முதன் முதலில் கதாநாயகனாக அறிமுகமான திரைப்படம் ராஜகுமாரி. அதிலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் கே மாலதி தான். அபிமன்யு அந்த திரைப்படம். அபிமன்யு திரைப்படத்தில் அர்ஜுனனாக நடித்திருப்பார், அபிமன்யுவின் தந்தையாக. நீங்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டீர்கள், ஒரு வயதான வாலிபரின் தந்தையாக எம்ஜிஆர் நடிப்பாரா என்று. அந்த காலத்தில் நடித்த திரைப்படம் அபிமன்யு. அர்ஜுனனின் மகன், அர்ஜுனனாக நடித்தவர் எம்ஜிஆர். ஆம், ராஜமுக்தி எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த திரைப்படம் ராஜமுக்தி. எம் கே தியாகராஜ பாகவதர், வி என் ஜானகி, பி பானுமதி எல்லோரும் நடித்த திரைப்படம் 48. அதிலும் சிறிய வேடம்தான். பின்பு ராஜகுமாரி தான். ஆனால் ராஜகுமாரி 47 வெளிவந்தது. அதில் தான் முதன் முதலில் கதாநாயகனானார். நல்லது உறவுகளை, இந்த பாடலின் கவிஞர் தஞ்சை ராமையாதாஸ். தாய்க்கு பின் தேரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஏ எம் ராஜாவும் பி பானுமதியும் எம்ஜிஆருக்காக பி ஏ எம் ராஜா பல திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார், உங்களுக்கு தெரியும். அதில் இதுவும் ஒரு திரைப்படம். ஜெனோவாவில் அதிகமான பாடல்களை பாடினார், குலேபகாவலி பாடியிருந்தார். இப்படியாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம், பல திரைப்படங்களை பாடியிருக்கின்றார். மகாதேவியில் அருமையான பாடலை பாடியிருந்தார் மற்றும் பல. தஞ்சை ராமையதாஸ் எழுதிய பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர், ஏ எம் ராஜா, பி பானுமதி. தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் 56 வெளியான திரைப்படம் இது.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1956 தேவர் பிலிம் சார்பில் கருப்பு வழியில் வெளியான தாய்க்கு பெண்டாரம் மாபெரும் வெற்றி திரைப்படமான இந்த பாடலின் இயக்குனர் தேவரின் தம்பியான எம் ஏ திருமுகம், ஏம் ராஜாவும் பி பானுமதியும் பாடிய இந்த பாடலின் கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பின் ஊடாக உலகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம், அருமையான பழைய பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் ஒரு நகைச்சுவை பாடல், அதுவும் காதல் பாடல் தான். ஆம், ஒரு டப்பாங்குத்து பாடல் என்று வைத்துக் கொள்ளலாமா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மரகதம், 1959 பட்சி ராஜா ஸ்டுடியோஸ் பெருமையுடன் கருப்பு வெள்ளையில் தயாரித்து வெளியிட்ட சித்திரம் மரகதம். அடிப்படையில் இது டி எஸ் டி சாமி அவர்கள் எழுதிய கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவல். கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவலை அடிப்படையாக கொண்டது மரகதம். திரைப்படத்தை பட்சிராஜா ஸ்டுடியோ சார்பில் தயாரித்து இயக்கியவர் எஸ் எம் ஸ்ரீராமுலு நாயுடு, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த பாடலின் கவிஞர் கூனா மாவென்னா பாலசுப்ரமணியம். திரைப்படத்தில் மரகதம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, வீணை வித்வான் எஸ் பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் அல்ல, வீணை வித்வான் எஸ் பாலச்சந்தர், எத்தனையோ த்ரில்லர் திரைப்பட கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள் பலவற்றையும் எடுப்பதில் வெல்ல ஆங்கில படங்களுக்கு நிகராக எடுத்துக்கொண்டே இருந்தார். அருமையான திரைப்படங்கள் பல திரைப்படங்களில் நடித்தும் இருக்கின்றார் வீணை பாலச்சந்தர். நன்றாக வீணை வாசிக்கக்கூடியவர், ஒரு இசையமைப்பாளர், பன்முக திறமைசாலி. சிவாஜி கணேசன், பத்மினி, வீணை பாலச்சந்தர், சந்தியா, ஜே பி சந்திரபாபு, லக்ஷ்மி ராஜம், டி எஸ் பாலையா, ஓ ஏ கே தேவர் மற்றும் பலரும் மரகதம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடலை பாடிய குரல்கள் ஜே பி சந்திரபாபுவும் கே ஜமுனா ராணியும். பாடல் காட்சியில் ஜே பி சந்திரபாபு மற்றும் லக்ஷ்மி ராஜம் என்ற நடிகை. ஆம், மரகதம் திரைப்படமும் ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபில்ம். இந்த திரைப்படத்திற்கு உரையாடல் எழுதியவர் கருணாநிதியின் மருமகனான முரசொலிமாறன். வர்த்தக ரீதியாக இந்த திரைப்படம் லாபத்தை தரவில்லை. மரகதம் திரைப்படம் வெளியான 1959 சிவாஜியின் நடிப்பில் பாகப்பிரிவினை, அவள் யார், வீரபாண்டிய கட்டபொம்மன், நான் சொல்லும் ரகசியம், தங்கப்பதுமை போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. பாகப்பிரிவினையில் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. அவள் யார் திரைப்படம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள், பண்டரிபாய் நடித்திருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன், எஸ் வரலட்சுமி. நான் சொல்லும் ரகசியம் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் அஞ்சலி தேவி. தங்கப்பதுமையில் சிவாஜிக்கு ஜோடி நாட்டிய பேரொளி பத்மினி. நல்லது. மரகதம் திரைப்படத்தில் கூமா பாலசுப்ரமணியம் எழுதிய பாடல், இசையமைப்பு

கொஞ்சம் போறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது கண்ணாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா. பொம்பளை கிட்ட ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே, நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே. போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி ராஜா, போதுமை போதுமை போதுமை போதுமை போதுமை தாஜா. குங்கும குங்கும குங்கும குங்கும குங்கும பூவே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பூராவே. ஜம்பர் பட்டம் தாவணி கட்டம் சலசல கையிலே, ஜம்பரி பட்டம் தாவணி கட்டும் சலசல கையிலே. என் மனம் கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி, என் மனம்

புரியம்மா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியம்மா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியம்மா. போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி போக்கிரி ராஜா, போதுமை போதுமை போதுமை போதுமை போதுமை தாஜா. செண்பக மொட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டு கணு.

தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது கண்ணாலே. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1959 கருப்பு வெள்ளியில் வெளியான மரகதம். அடிப்படையில் TSD சாமி அவர்கள் எழுதிய கருங்குயில் குன்றத்து கொலை. கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவலை அடிப்படையாக கொண்டது மரகதம். பட்சு ராஜா ஸ்டூடியோஸ், அந்த காலங்களில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் பட்சு ராஜா ஸ்டூடியோஸ், உங்களுக்கு இன்னமும் MGR வைத்து அவர்கள் எடுத்து மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது, வர்த்தக ரீதியில் பெரும் லாபத்தை கொடுத்த திரைப்படம் எது தெரியுமா? மலைக்கள்ளன். 1954 பட்சு ராஜா ஸ்டூடியோஸ் எடுத்து SM சுப்பையா நாயுடு இசையமைப்பாளர், இதே போல திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் SM ஸ்ரீராமுலு நாயுடு, MGR பானுமதியும் ஜோடியாக நடித்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது மலைக்கள்ளன். அந்த காலங்களில் 6 மொழிகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம் மலைக்கள்ளன். ஆம், சிவாஜியை வைத்து ஜோடியாக சரோஜா தேவி நடிக்க கல்யாணியின் கணவன் என்ற திரைப்படத்தை, அதுதான் இறுதி திரைப்படம் பட்சு ராஜா ஸ்டூடியோஸ் தயாரித்த இறுதி திரைப்படம், அதுதான் கல்யாணியின் கணவன். 1963 வெளியானது அந்த திரைப்படம். ஆம், மரகதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் JP சந்திரபாபு, K ஜமுனாராணி, காட்சியில் சந்திரபாபுவும் லக்ஷ்மி ராஜம் என்ற நடிகையும், பாடலின் கவிஞர் குமா பாலசுப்ரமணியம். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக, இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 3:00, பிரித்தானியாவில் 2:00, கனடாவிலே 9:00. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, உறவுகளே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சி, பழைய தமிழ் சினிமா உலகை நாம் அலசி பார்க்கும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். முதல் பாடல் மக்கள் திலகம், MG ராமச்சந்திரன் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்கப் போகின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல் இது. 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் இந்த வண்ண திரைப்படத்தை மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்தார்கள். திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் MGRன் பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணியாற்றிய கே சொர்ணம், அதே போல RK சண்முகமும் MGRன் திரைப்படங்களுக்கு அதிகமாக வசனம் எழுதியிருக்கின்றார். அதே போல அரூர் தாஸ் வசனம் எழுதியிருக்கின்றார். மற்றும் பலரும் MGRன் திரைப்படங்களுக்கு அற்புதமாக திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார்கள். இது இதய வீணை. பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல் எழுதியிருந்தாலும்
ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் வாலி. திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து இசையமைத்த எம்ஜிஆரின் இன்னொரு திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். அந்த திரைப்படமும் இதே வீணை வெளியாகிய இதே 72 வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதே வீணை திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணனும் பஞ்சுவும். இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளாவும், எம்ஜிஆரின் தங்கையாக லக்ஷ்மியும், லக்ஷ்மியின் கணவராக சிவகுமாரும் நடித்திருந்தார்கள். எம்ஜிஆருடன் சிவகுமார் இணைந்து நடித்த மற்றொரு திரைப்படம் 67 சத்யா மூவிஸ் தயாரித்து வெளியிட்டு வெற்றிகரமாக ஓடிய காவல்காரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்ற சிறிய பையன் சிறிய வயது எம்ஜிஆராக நடித்திருந்தார். மற்றும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி, எம்என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், சிஐடி சகுந்தலா, ஜி சகுந்தலா, குமாரி சச்சு மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஏன் தேங்காய் சீனிவாசன் கூட நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் பல காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. இது ஒரு வெற்றி திரைப்படம். இதே வீணை திரைப்படம் வெளியான 1972 மக்கள் திலகம் நடிப்பில் நல்ல நேரம், நான் ஏன் பிறந்தேன், ராமன் தேடிய சீதை, அன்னமிட்ட கை, சங்கே முழங்கு போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம் 1972 எம்ஜிஆர், ஜெயலலிதா, பாரதி நடிப்பில் வெளியான அன்னமிட்டகை. அதுதான் எம்ஜிஆர் நடித்த இறுதி கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி. காட்சியில் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும். எம்ஜிஆருடன் மஞ்சுளா இணைந்து 5 திரைப்படங்களில் தான் ஜோடியாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனியோர் நினைப்பதைப் போல ஏராளம் திரைப்படங்களில் எல்லாம் இருவரும் இணைந்து நடிக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நினைத்து பார்த்தால் ஏதோ எத்தனையோ பல திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்தது போல பிரம்மை ஏற்படும். ஆனால் அப்படியல்ல. இதோ இதே வீணை திரைப்படத்தில் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது நேயர்களே உங்களுக்காக இந்த வான்பரப்பின் வழியாக.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 1972 உதயம் புரொடக்ஷன் சார்பில் மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இணைந்து தயாரித்த வண்ண திரைப்படமான இதய வீணை. ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் கணேஷ் இன்னிசை வேந்தர்கள். காட்சியில் எம்ஜிஆர், மஞ்சுளா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ ஒரு ரகசியம் பேசும் பாடல் மாதிரி இருக்கும் இந்த பாடலை கேட்டால். அழகாக பாடியிருப்பார்கள் டி எம் எஸ்ஸும் எல் ஆர் ஈஸ்வரியும். அதிலும் குறிப்பாக எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் விதமே அலாதி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாணமாம் கல்யாணம். 1974 வெளியான இந்த கருப்பு வெள்ளி திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார்கள். இதுவும் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதை கிட்டத்தட்ட சிவாஜி ஜெயலலிதா இணைந்து நடிக்க 72 வெளியான பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட கதை போல தோன்றும். அந்த திரைப்படத்தை பார்த்தால், இதையும் பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்ன அந்த ஒற்றுமை என்று. கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஏராளமான கன்னட திரைப்படங்களுக்கு இசையமைத்த விஜயபாஸ்கர். திரைப்படத்தின் இயக்குனர் கே கிருஷ்ணமூர்த்தி, ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்று இன்னொருவரும் இருக்கின்றார். அவர் பாலாஜியின் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். கல்யாணமாம் கல்யாணம் வெளியான 1974 மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடிப்பில் அக்கறை பச்சை, அத்தையா மாமியா, இதயம் பார்க்கிறது. அந்த இதயம் பார்க்கிறது திரைப்படத்தின் நாயகியும் ஜெயசித்ரா தான். இதயம் பார்க்கிறது திரைப்படம் தான் ஜெய்சங்கரின் 100வது திரைப்படம். மற்றும் கலியுக கண்ணன், பந்தாட்டம், பிள்ளை செல்வம், பிராயச்சித்தம், புதிய மனிதன், தங்க வளையல், திருடி, உங்கள் விருப்பம், உன்னைத்தான் தம்பி, வைரம் என ஏராளமான திரைப்படங்கள் மக்கள் கலைஞர் கதாநாயகனாக நடிக்க வெளியாகின. இதிலே அக்கறைப்பச்சையில் இரண்டு கதாநாயகர், இரண்டு கதாநாயகியர். ஜெய்சங்கர் ஜெயசித்ரா ஒரு ஜோடி, ரவிச்சந்திரன் லக்ஷ்மி இன்னொரு ஜோடி, அத்தையா மாமியா ஜெய்சங்கரின் ஜோடி உஷாநந்தினி, இதயம் பார்க்கிறது ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா நடித்தார். கலியுக கண்ணன் திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா தான் நடித்தார். பந்தாட்டம் திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஜெயசுதா நடித்திருந்தார். அதேபோல பிராயச்சித்தம் திரைப்படம், புதிய மனிதன் பார்த்தீர்கள் என்றால் அதிலும் ஜெயசுதா கதாநாயகியாக நடித்திருப்பார். தங்க வழியல் கே ஆர் விஜயா, திருடி கே ஆர் விஜயா ஜோடி, உங்கள் விருப்பம் ஜெயசித்ரா, உன்னைத்தான் தம்பி அதிலும் ஜெயசித்ரா தான், வைரம் திரைப்படம் அதில் ஜெயலலிதா. இதோ கல்யாணமாம் கல்யாணம். இந்த திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. கண்ணதாசன் பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது பாடலை கேட்க நீங்கள் தயாரா? அப்படியென்றால் பாடலை பாட நானும் தயார்.

கவிதை நான் கவிஞன் நீ, கலைகள் நான் ரசிகன் நீ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான கல்யாணமாம் கல்யாணம். டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர், காட்சியில் ஜெய்சங்கர், ஜெயசித்ரா. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றும் உங்களுக்காக காலத்தை வென்ற கானங்கள் நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல இன்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இதோ மூவர் பாடிய பாடல் 1971 கருப்பு வெள்ளையில் வெளியானது, திருமகள். இந்த திரைப்படத்தில் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேஷ், ஈவிஎம் ராஜன், சிவகுமார், நாட்டிய பேரொளி பத்மினி, லக்ஷ்மி, மேஜர் சுந்தரராஜன், எஸ் வரலட்சுமி, பேபி ராணி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சித்திலகம் கே வி மகாதேவன். திருமகள் திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி. இந்த பாடலை பாடிய குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. டி எம் சவுந்தரராஜன் ஏ வி எம் ராஜனுக்கும், எஸ் பி பாலசுப்ரமணியம் சிவகுமாருக்கும், பி சுஷீலா லக்ஷ்மிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள். காட்சியில் மூவரும். இது 71 வெளியான திரைப்படம் திருமகள். எத்தனையோ திரைப்படங்கள் 1971 திரையிடப்பட்டிருந்தாலும் அனைத்தின் வசூலையும் தாண்டி அதிக வசூலை வாரி கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான பக்தி திரைப்படமான ஆதிபராசக்தி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அந்த காலங்களில் எம்ஜிஆர் முதன் முதலில் நாயகனாக நடித்த ராஜகுமாரி. எம்ஜிஆர் முதன் முதலில் சதிலீலாவதி திரைப்படத்தில் நடித்திருந்தார். 36 முதன் முதலில் அதில் கதாநாயகன் அல்ல. தொடர்ச்சியாக 14 படங்களில் சிறிய பாத்திரங்கள் தான். இந்த ராஜகுமாரி திரைப்படம் 47 வெளியான பொழுது அதில் தான் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்தார் எம்ஜிஆர். சோ ராஜகுமாரி திரைப்படம், அதைத் தொடர்ந்து வேலைக்காரி, அதாவது ஏ.எஸ். ஏ. சாமி இயக்கிய திரைப்படங்களை இப்பொழுது கூறுகின்றேன். வேலைக்காரி, சிவாஜி நடித்த துளி விஷம் என்றொரு திரைப்படம், ஜெமினி சாவித்ரி நடித்த கற்புக்கரசி, சிவாஜி பத்மினி, டி ஆர் ராஜகுமாரி நடித்த தங்கப்பதுமை, ஆர் எஸ் மெனோகர் ராஜசுலோச்சனா நடித்த கைதி கண்ணாயிரம், எம்ஜிஆர் பத்மினி ராஜசுலோச்சனா நடித்த அரசலங்குமரி, எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி நடித்த முத்து மண்டபம், எம்ஜிஆருடன் தேவிகா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படமான ஆனந்த ஜோதி, இப்படியாக இன்னமும் எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியவர் ஏ எஸ் ஏ சாமி. இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் இறுதி காலங்களில் பாரிசவாத நோயினால் அவதிப்படும் போது, அந்த வேளையில் முதலமைச்சராக இருந்த ஏ கருணாநிதி அவர்கள் முரசொலி மாறன் முரசொலி அறக்கட்டளையில் இருந்து 100,000 ரூபாயை நன்கொடையாக அவருக்கு வழங்கியிருந்தார் என்பது ஒரு விசேட செய்தியாகும். திருமகள் திரைப்படத்தில் இப்பொழுது கண்ணதாசன் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பு, டி எம் எஸ் எஸ்பிபி பி சுஷீலா பாடிய பாடல் உங்களுக்காக.

எண்ணங்கள் ஆயிரம், உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம். எண்ணங்கள் ஆயிரம், உறவுகள் வளர்வதற்கு மனம் தானே காரணம், உள்ளங்கள் பலவிதம். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிறந்த மலர் கூந்தலில் வாழ்வதேன். மலையில் பிறந்த நதி கடலுக்கு போவதேன், மண்ணில் பிறந்த

கிளி உண்ண கனிந்த கனி அணிலுக்கும் போகலாம், கிழக்கில் ஓடும் நதி தெற்கேயும் பாயலாம். கிளி உண்ண கனிந்த கனி அணி

வளர்ந்திடும் உறவுகளே அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகளே அன்பில் இணைந்தவர்கள் வார்த்தையில் ஊமைகளே அழித்தால் அழிவதில்லை ஆனந்த நினைவுகள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான திருமகள். கி வி மகாதவன் இசையமைத்த அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்தை வென்ற கானங்கள், என்றோ கேட்ட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒலிக்கின்றன நிறைந்த செய்திகளுடன். ஆகவே நிகழ்ச்சியை அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்கள். இது பழந்தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான, பிரியர்களுக்கான விசேட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நாம் தரும் இந்த பாடலையும் மூவர் பாடியிருக்கின்றார்கள். யார் என்றால் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுபதினம். ஒரு வருடத்தில் நமக்கெல்லாம் எத்தனை சுபதினங்கள் வந்து போகின்றன? மாதா மாதம் எத்தனையோ சுபதினங்கள் வந்து போகின்றன. இது 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சுபதினம். திரைப்படத்தின் நாயகன் நவரச திலகம் முத்துராமன், நாயகி புஷ்பலதா, அதாவது ஏவிஎம் ராஜனின் மனைவி. இந்த பாடலை இயற்றியவர் பாலி. திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீகாந்த் என்பவர். நடிகர் ஸ்ரீகாந்த் அல்ல, இவர் இயக்குனர் ஸ்ரீகாந்த். இவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் இதய கமலம், பிரியாவிடை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீகாந்த் இயக்கிய திரைப்படங்கள். சுபதினம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன். முத்துராமன் புஷ்பலதா இணைந்து நடித்த திரைப்படம் இது. சுபதினம் வெளியான 69 திரைசத்திரகம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் அடிமைப்பெண், குலவிளக்கு, மனைவி, துணைவன் போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அதாவது அடிமைப்பெண் திரைப்படம் எம்ஜிஆரின் சொந்த திரைப்படம். திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஜிஆர் அல்ல, கே சங்கர். குலவிளக்கு திரைப்படம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் சரோஜா தேவி நடித்த ஒரு சோக சித்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் ராஜசுலோச்சனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மனைவி திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் கே வி மகாதேவன் தான். எஸ் எஸ் அதாவது ஜெமினி கணேசனும் விஜயகுமாரியும் இணைந்து நடித்த திரைப்படம். துணைவன் திரைப்படம் தண்டாயுதபாணி பிலிம் சார்பில் ஷாண்டு சின்னப்பாதேவரின் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பாதி திரைப்படம் கருப்பு வெள்ளை, பாதி திரைப்படம் கலர். வெற்றி திரைப்படம் தான், ஒரு பக்தி திரைப்படம். ஏவிஎம் ராஜனும் சௌகார் ஜானகியும் கே பி சுந்தராம்பாளும் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் ஸ்ரீதேவி, காலம் சென்ற நடிகை ஸ்ரீதேவி இதில் பாலமுருகனாக முதன் முதலில் தமிழுக்கு அறிமுகமாகியிருந்த துணைவன் திரைப்படத்தில். சுபதினம் திரைப்படம் வெளியான 69 வியாபார ரீதியாக அதிக வசூலை கொடுத்த திரைப்படம் எதுவென்றால் எம்ஜிஆர் தயாரித்து கே சங்கர் இயக்கி எம்ஜிஆர் நாயகன் வேடம் ஏற்று நடித்த அடிமைப்பெண். நல்லது உறவுகளே, சுபதினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வாலியின் பாடல், கே வி மகாதேவன் இசையமைப்பாளர் டி எம் எஸ், ஏ எல் ராகவன், பி சுஷீலா பாடிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

வேறென்ன நினைவு உன்னை தவிர, இங்கு வேறேது நிலவு பெண்ணை தவிர. வேறென்ன வேண்டும் நெஞ்சை தவிர, இதில் வேறேது தோன்றும் அன்பை தவிர.

ஒலித்த பாடல், அருமையான ஒரு பாடல். 69-ல் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சுபதினம், டிஎம்எஸ் ஏஎல் ராகவன் பி சுஷிலா இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம், கே வி மகாதேவன், முத்துராமன், புஷ்பலதா ஜோடியாக நடித்த திரைப்படம் அது. சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி, வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியிலும் அற்புதமான பாடல்கள் இல்லையா? நிறைந்த செய்திகளுடன் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நடிகை ஜெயசித்ரா இந்த இதற்கு முன்னர் ஒரு கிட்டத்தட்ட 5-6 திரைப்படங்கள் என்று வைத்துக் கொள்வோமே நடித்திருப்பார். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் நடித்த பிற்பாடுதான் நடிகை ஜெயசித்ரா ஒரு ஸ்டார் ஆனார், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது இந்த திரைப்படத்தின் பின்னர். பெண்கள் கூட்டத்தை கவர்ந்தார் இந்த திரைப்படத்தில் நடித்த பின்னர். அப்படி என்ன திரைப்படம்? வெள்ளிக்கிழமை விரதம். 1974-ல் தண்டாயுத பாணி பிலிம் சார்பில் ஷாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் ஜெயசித்ராவுடன் இணைந்து நடித்த முக்கியமான இன்னொரு பாத்திரம் பாம்பு. அழகாக பாம்பை நடிக்க வைத்தார் தேவர். இந்த பாடலை இயற்றியவர் மருதகாசி. ஏன் இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர்? கவிஞர் மருதகாசி. சங்கர் கணேஷ் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள். திரைப்படத்தின் இயக்குனர் தேவரின் மருமகனான ஆர் தியாகராஜன். இந்த திரைப்படத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில், சிவகுமார், ஜெயசித்ரா, சசிகுமார், ஜெயசுதா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் பாடிய 3 காதல் பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் இப்பொழுது ஒலிக்கப் போகின்றது. இது ஒரு வசூல் சித்திரம். இந்த திரைப்படத்தின் நடித்த பிற்பாடு ஓர் இரவிலேயே நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் ஜெயசித்ரா. ஜெயசித்ரா எம்ஜிஆருடன் நடித்திருக்கின்றாரா என்றால், ஆம், நடித்திருக்கின்றார். ஒரே ஒரு திரைப்படம், அது நவரத்னம். சிவாஜியுடன் சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார், ஜோடியாக அல்ல, சில திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கின்றார். பாரத விலாஸ், சத்தியம், இரத்த பாசம், லக்ஷ்மி வந்தாச்சு, இப்படியாக சில திரைப்படங்களில் சிவாஜியுடன் நடித்திருக்கின்றார். ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. வாழையடி வாழை திரைப்படத்திலும் நடித்தார். இவர் முதன் முதலில் தமிழில் நடித்த திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான குரத்தி மகன். அதிலே ஜெமினி, கே ஆர் விஜயா பிரதான பாத்திரமேற்று நடிக்க இளஞ்சோடியாக ஸ்ரீதரும் ஜெயசித்ராவும் நடித்திருந்தார். ஆம், இந்த திரைப்படத்தின் வெற்றியால் தெலுங்கிலும் 74-ல் நொமு என்ற பெயரில் வெளியானது வெள்ளிக்கிழமை விரதம். அதை ஏவிஎம் தயாரித்தது, தேவர் அல்ல, ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. அதிலே ராமகிருஷ்ணா, சந்திரகலா, சரத்பாபு, ஜெயசுதா, சலம் மற்றும் பலரும் நடிக்க திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் சத்தியம். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் அல்ல, பட்டு. ஹிந்தியிலும் 74-ல் ஷூப் டின் என்ற பெயரில் சசிகரன் நடிக்க வெளியானது. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தோர் கல்யாண் ஜி மற்றும் ஆனந்த் ஜி. ஆனால் அந்த ஹிந்தி திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் தியாகராஜன் தான். இதோ வெள்ளிக்கிழமை விரதம், டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியது. காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. மருதகாசியின் பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் கணேஷ் இரட்டையர்கள். இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஹே குழு குழு, சாமிங் பியூட்டிஃபுல் புல் புல், பல பல தல தல, பார்வை பட்டாலே ஜில் ஜில் ஜிலு ஜிலு.

பார்வை பட்டாலே ஜில் ஜில், சடகுடுகுடுகுடுகுடுகுடுகுடு சடகுடுகுடுகுடுகுடுகுடுகுடுகுடு லல்லா லல்லா லல்லா, கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடு
charming, beautiful bulbul. Pala pala, ha tala tala. பார்வை பட்டாலே ஜில் ஜில். பொன்னை போலே, பூவை போலே,

சிப்பிக்குள்ளே முத்து போலே பெண்மை மறைவாக இருந்தாலே நன்மை. சிப்பி

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1974 தண்டாயுத பாணி பிலிம் சார்பில் சாண்டோ எம்எம்எஸ் சின்னப்பாதவர் தயாரித்த ஈஸ்மன் கலர் திரைப்படமான வெள்ளிக்கிழமை விரதம். டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும் இணைந்து பாடிய அந்த பாடலை இயற்றியவர் ஏ மரதகாசி. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். காட்சியில் சிவகுமார், ஜெயசித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியிலும் என்றோ கேட்ட பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன், அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள், அதில் நடித்தவர்கள், அது சம்பந்தப்பட்டோர் அனைவரையும் நாம் நினைத்து பார்த்து மனம் மகிழ்ந்து, ஆம், இன்றைய பொழுதை இனிதாக மலரச் செய்யும் நேரம் இது. இதோ நல்லதொரு குடும்ப சித்திரமாக வெளிவந்து பாராட்டு பெற்றது. அந்த பாச பிணைப்பை என்னவென்று சொல்ல, எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அன்புதானே. இந்த திரைப்படத்தின் பெயர் குலமா குணமா. எது பெரிது, குலமா குணமா? இப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில். உயிராமானமா, பூவா தலையா, பணமா பாசமா, இப்படியாக காலம் கடந்து தாயா தாரமா, அப்படியெல்லாம் தலைப்பு வைத்த காலங்கள். 71 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது, குலமா குணமா. சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினி, சிவாஜியின் தம்பியாக ஜெய்சங்கர், ஜெய்சங்கருக்கு ஜோடியாக வாணிஸ்ரீ மற்றும் எம் என் நம்பியார், சி கே சரஸ்வதி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். திரைப்படத்தின் இயக்குனர், குடும்ப கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஆம், இந்த பாடலை நால்வர் பாடியிருக்கின்றார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எஸ் ஜானகி. காட்சியிலும் நால்வரும், சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ. குலமா குணமா 100 நாள் ஓடிய ஒரு வெற்றி சித்திரம். குலமா குணமா திரைப்படம் வெளியான 71 சிவாஜி நடிப்பில் அருணோதயம், பாபு, இரு துருவம், தேனும் பாலும், மூன்று தெய்வங்கள், பிராப்தம், சவாலே சமாளி, சுமதியின் சுந்தரி, தங்கைக்காக போன்ற திரைப்படங்களும் வெளியாகின. அருணோதயம் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி. பாபு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக ஓரிரு காட்சிகளில் நடித்தவர் விஜயஸ்ரீ. இரு துருவம் ஜோடி பத்மினி, தேனும் பாலம் 2 ஜோடி பத்மினி சரோஜா தேவி, மூன்று தெய்வங்களில் ஜோடியே இல்லை. பிராப்தம் திரைப்படத்தில் 2 ஜோடியர், ஒருவர் சாவித்ரி, மற்றொருவர் சந்திரகலா. சாவித்ரி தானே தயாரித்து இயக்கிய திரைப்படம், கதாநாயகியாக நடித்து அந்த திரைப்படம் சரியாக போகவில்லை. பிராப்தம் சவலே சமாளி ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. சுமதியின் சுந்தரி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. தங்கைக்காக திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வெண்ணிராடை நிர்மலா. சிவாஜியின் தங்கியாக நடித்தவர் லக்ஷ்மி. 71 எத்தனை திரைப்படங்கள் சிவாஜியின் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும், 100 நாட்களுடைய திரைப்படங்கள் 2, ஒன்று குலமா குணமா, இன்னொன்று சவாலே சமாளி. சவாலே சமாளி திரைப்படத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு, சிவாஜியின் 150 திரைப்படம் அது. தெலுங்கு மொழியிலும் குலமா குணமா 68 ஏற்கனவே வெளியான ஒரு திரைப்படம், அதைத்தான் பின்பு குலமா குணமா என தமிழில் எடுத்தார்கள். ஏற்கனவே 68 என் டி ராமராவ், சாவித்ரி, காஞ்சனா, சலம் நடிக்க தள்ளி பிரேமா என்ற பெயரில் வெளியான தெலுங்கு திரைப்படம் அது. அதற்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம். இந்த திரைப்படத்தின் வெற்றியால் ஹிந்தியிலும் 86 வெளியானது. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரா, ஜெயபிரதா, பத்மினி கோலாபுரி ஆகியோர் நடிக்க அந்த ஹிந்தி திரைப்படத்துக்கு இசையமைத்தார்கள் லக்ஷ்மி காந்தும் பி ஆர் லாலும். நேயர்களே, குலமா குணமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது உங்களுக்காக. டி எம் எஸ், எஸ் பி பி, பி சுசீலா, எஸ் ஜானகி. காட்சியில் நால்வரும், சிவாஜி, பத்மினி, ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ.
கண்ணதாசன் பாடல், கே வி மகாதவன் இசையமைப்பாளர் பாடலை கேட்கலாமா? உலகில் இரண்டு கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள்,

கூட்டம் இங்கு கொஞ்சும் பறவை கூட்டம் கோடைக்கானல் தோட்டம் இங்கு கொஞ்சும் பறவை கூட்டம் ஆடி கலக்கும் ஆ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1971 வெளியான கருப்பு வெள்ளி திரைப்படமான குலமா குணமா. டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் மோலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. என்றும் போல என்றும் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் .

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஞாபகம் வந்துவிட்டதா? 1974 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான எங்கம்மா சபதம். இதை யாழ்நகரில் வின்சர் திரையரங்கில் திரையிட்டார்கள். அப்பொழுது நான் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. இரண்டு ஜோடி முத்துராமன் சிவகுமார் அண்ணன் தம்பியாகவும் விதுபாலா ஜெயசித்ரா அக்கா தங்கையாகவும் நடித்திருந்தார்கள். முத்துராமனுக்கு ஜோடி விதுபாலா, சிவகுமாருக்கு ஜோடி ஜெயசித்ரா. மற்றும் எம் என் ராஜம், மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்த எங்கம்மா சபதம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர், எஸ் பி முத்துராமன் திரைப்படத்தின் இயக்குனர். எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் முழுமையான ஒரு இயக்குனராக இயக்கிய திரைப்படம் 72 வெளியான கனிமுத்து பாப்பா. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை நால்வர் பாடியிருந்தார்கள். டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, வாணிஜியராம். காட்சியிலும் நால்வர், முத்துராமன், விதுபாலா, சிவகுமார், ஜெயசித்ரா. 1974 அதாவது எங்கம்மா சபதம் வெளியான 74 எத்தனையோ தமிழ் திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் சிவாஜி கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த் பிரமீளா நடிப்பில் வெளியான தங்கப்பதக்கம், எம்ஜிஆர் லதா அஞ்சலி தேவி, எஸ் வி சகஸ்ரநாமம் நடிப்பில் உருவான உரிமை குரல், சிவகுமார் ஜெயசித்ரா நடிப்பில் பாம்பு பிரதான பாத்திரமேற்று நடித்த தேவரின் வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற திரைப்படங்கள் வசூல் சாதனை படைத்தன. கன்னட மொழியில் இந்த எங்கம்மா சபதம் 78 வசந்த லக்ஷ்மி என்ற பெயரில் வெளியான பொழுது விஷ்ணுவர்தன், ஆர்த்தி, ஸ்ரீநாத், மஞ்சுளா ஆகியோர் நடித்திருந்தார்கள்.

அந்த கன்னட திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இதே விஜயபாஸ்கர். தெலுங்கில் 75 அம்மையில சபதம், அம்மையில சபதம், தமிழ் எங்கம்மா சபதம், தெலுங்கு அம்மையில சபதம். அதிலே சந்திரமோகன், ராமகிருஷ்ணா, சந்திரகலா லட்சுமி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இசையமைப்பு விஜயபாஸ்கர் தான். பின்பு காலம் கடந்து இதே கதை தமிழில் பனஜா கிரிஜா என்ற பெயரிலும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. என்ன நேயர்களே, பாடல்கள் செய்திகள் எல்லாம் எப்படி இருந்தன? இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒலித்த பாடல்களும் அந்த பாடல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த விசேட நிகழ்ச்சியை இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிமையான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.